0: சத்திர சீதா ஃபேஸ்புக்
1: إذاعة أيوة منبر التعبير عن الرأي.
2: This is Earth Radio. And now here's human music.